பூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, வழங்கும் குணமுடையோன்

மத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ.

பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் எனும்

0: உனக்கு குடிக்கவே தண்ணி இல்ல. மிளகு வாட்டர் வாங்கி மூஞ்சி கழுவியா? தண்ணி இல்லாத வழி அவனுக்கு எப்படா தெரியும்?
1: மழ பந்தலில தாழே வா, இட நெஞ்சில் ஒரு தாளம்
2: தான். அன்வேஷிச்சு
0: அது நின்ற கல்யாணம் கழிஞ்சோ அங்கே ചോദിച്ചാലേ
1: போதையில ஒரு காரியம் ചോദിക്കുന്നത്.